0: ஐயோ, சரியான தலைவலியில எப்ப பார்த்தாலும் பிடிவாதம், கடுப்பா இருக்கு எனக்கு.
1: யுகோ அவ்வ நீ அவ்வ மகனி சாப்போ பா யுகோ மகனி
0: மாராக்கா ஒரசுரு போல இந்திய போல ஏ பிலத்து கோ டிகில் புலா தனடுங்க
1: ஓ ஓங்க தக மேம்மா மச்சன் டு யுகோ சபா யுகோ சபா
0: ஹ கதக அப்ப து பிடிவாதம்க்கு
1: ஹ பி அப்ப அப்ப Dok. Ni, ketegak tu maksud dia degil lah. Tak mau dengar cakap.
0: Oh, kalau macam tu, samalah dengan Pidi Wadam, Kak.
1: Pula dah. Pidi Wadam. Macam tu, Kak? Maksudnya?
0: Ketegak.
1: Lah. Lorat anak berleh. Hashtag Tiada.